ரிமகரி பமகரி தபமகரி சனி தபமகரி ரிதனி தபமகரி ரிதசரி மதழு சரி மபதா சரி மபத சரி.

சரி மாப சரி பமகரி சனி தப மகரி சனி தப மகரி சனி தப மகரி சனி தப மகரி ரமண விபோ கலையாமி பவந்தரே.

பலவன் வாரானே எங்க கையவையும் தாரானே தமிழ்கள் வெடி உண்டாய சங்காதி கண்டு சோதிக்கும் போல் கொண்டு வருத்திடனே அட்டன் மாற கொண்டு பொறுத்திடனே

நானும் தரம் கொண்டு மாய ரூபம் பெற்று குரோதத்தொடர்ந்து சாவிட்டல்லோ மக பாபில் மீது ஒன்றின் பாலோடு எப்போல் புனருவான் போகணும் அப்போது சிறு சிறந்த